தன்னை தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை கோயிலோ

மருதமனைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமனைக்கு நீ

பத்து சித்தர் வந்து வசிச்ச மலை, முக்தி பெற முனிவர் எல்லாம் சுற்றிய மலை. எத்தனையோ முனிவர் எல்லாம் சுற்றிய மலை, இத்தனைக்கும் இந்த மலை அழைத்து

அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை திங்கள் 29 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் எமது காலை நேர ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி சமாச்சார்.

0: கோல்டு.
1: நேரம் 6:10. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது தேனிசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் இந்த குரல் கே.ஜே. ஜேசுதாஸ்.
2: சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம்

சிவனென்றால் அதன் விளைவை சுமப்பவள் உமையல்றோ விதைக்கும் உழவன் சிவனென்றால் அதன்

உடன் பிறந்தவள் ஒரு சக்தி, உள்ளம் நிறைந்தவள் ஒரு சக்தி, தோள் தவழ்ந்தவள் ஒரு சக்தி, வாழ்வு முழுவதும் சிவசக்தி.

நேரம் 6:33. பண்பலை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. இந்நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: கேட்டு அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேனி செய்தி நிகழ்ச்சி. பண்பலை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐ

0: ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதாம் மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேலா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேலாவால என்ன அப்படின்னா, என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா, செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்ன வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது, ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட்

0: கேட்டு அவங்க அவைல் பண்ணி கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு போகலாம்.
1: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்லேருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்குது, நிறைய கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம்லாம் அப்ரண்டிஸில் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
3: என் பேர் பிரிட்டோ, வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்கே நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதில் நான் ஒரு கம்பெனி செலக்ட் ஆகியிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சனா சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டு போய் நான் வேறு கம்பெனி சேர்ந்தால் பர்மனெண்ட்டாக வந்து வேலை செய்கிறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
1: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் ஜூன் 2வது தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பிஎஸ்என்எல் அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15வது தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் தலைக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
4: இயம் ஆகாஷவாணி சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா ரிச்சா ஜா. அத வார்த்தாஹ. பஷ்சிமேஷியாயாஹ சங்கர்ஷஹ தசகஸ்ய ப்ரிஹத்தமேஷு சங்கடேஷு அன்யதமஹ இதி வர்ணயன் பிரதானமந்திரி நரேந்திர மோடி ராஷ்ட்ரிய சன்சாதனேஷு பாரஹ நியூனீகர்த்தும் நாகரிகாணாம் அஹ்வானம் அகரோத். பிரதானமந்திரி ஹ்யஹ குஜராத்தஸ்ய வடோதரா நகரே சர்தார் தாம சாத்ராவாசஸ்ய உத்காடனானந்தரம் ஜனசபாம் சம்போதயன் ஆசீத்.
5: पिछले कुछ वर्षों में दुनिया लगातार अस्थिर परिस्थितियों से

0: 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆஜ் சவிரி, 8:30 திரை கானம், 9 அரங்கிசை. இதில் வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் சித்திர சங்கீதம், 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 11:10 இசை மலர். காரக்குறிச்சியை பாலாஜி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5 அரங்கிசையில் ரோகிணி ஸ்ரீநாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சி எஸ் சின்மயி அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்க. 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, விடுதலை போராட்டத்தின் ஒளிவிளக்கு, ஆசஃப் அலி உரை வழங்குபவர் பி தெபோரல் தனிஷா, சங்கீதம் சந்தோஷம் ஜி டி தீக்ஷாவின் பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் ஏ ஹரிஹரன், முயற்சியே வெற்றிக்கு வழி ஆர் வெங்கட் நாராயணன் வழங்கும் உரை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.
1: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
2: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
1: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
2: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் 2 செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
2: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
3: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் 7:50. ஆகாஷ்வாணியின்

அந்த செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 15 தேதி புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் அந்நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பின்னர் நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்க உள்ளார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே செல்வது இதுவே முதன்முறையாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இத்தாலி செல்லவுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று மக்களவைத் தலைவரை சந்தித்தது. அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நல்லுறவு நிலவி வருவதை குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார ஆன்மீக பிணைப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளில் மகளிரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற கருத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலம் 14 லட்சம் பிரதிநிதிகள் பல்வேறு பதவிகளை வகித்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தோஹ்ரிகாட் அனூரிகார் இடையேயான பயணிகள் ரயிலை காணொலி மூலம் நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் பூர்வாஞ்சல் பகுதியில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்பு நீண்ட காலம் நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்கள் 2014 ஆண்டுக்கு பிறகு விரைந்து செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 157 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதில் 28 நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஜாவோ ரூயி ஃபெரேரியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உலகளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமைமிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும் கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக அவருடன் திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவை குறித்து திரு உமர் அப்துல்லா உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் திரு அமித்ஷாவுடன் விவாதித்ததாக திரு உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு டகிரோ ஃபுனுகோஷி ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜப்பான் பொருளாதார ஒத்துழைப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில்

செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவின் குஷி சந்த், மம்தா உள்ளிட்டோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் இந்தியாவின் 8 வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 7:26. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் திரையிசை பாடல் கேட்கலாம். ஆரோமலி திரைப்படத்திற்காக சின்மயி ஆனந்த் அரவிந்தாக்ஷன் பாடிய பாடல்.

0: தொடர்வது ஆஜ் சவேரி செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 8:30. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகாலம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஹாய் நானா திரைப்படத்திற்காக ஆவணி மல்கர் பாடிய பாடல்.

0: கட்டணா ஸ்வயமகி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: திரைக்கானத்தில் தொடரும் பாடல் தக்ஸ் திரைப்படத்திற்காக கபில் கபிலன் சின்மை பாடியது

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: ஒண்ணுமே சரியா நடக்கல, கெத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
2: சாப்பிட்டியா நீ?
1: ரொம்ப அவசியமா அது.
2: நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா நீ எனர்ஜியோட இருக்கிறதுக்கு நீ சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கிய காரணமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா மெட்டபாலிக் சேஞ்சஸால வரக்கூடிய சர்க்கரை வியாதி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தள்ளி போடலாமா. அண்ட் அது மட்டும் கிடையாது, சாப்பிடாததுனால வர அல்சர்ஸ் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தவிர்க்கலாம். குறிப்பா பெண்கள் தான் அதிகமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது.
1: ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனிமே நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன்.
3: திரைகானத்தில் நிறைவான பாடல் சித்தா திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயண், துவனி கைலாஷ் பாடிய பாடல்.

0: தொடர்வது செய்திகள்.
1: 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். பிரணமாம்யகம் கவுளை ராகம் ஆதி தாளத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:20 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரமுலோ சகி பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 10:30 20 ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் பாடியது.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள்,

0: மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
2: நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் சுக்கிரன் திரைப்படத்திற்காக வினயா ரஞ்சித் பாடிய பாடல்.

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பை அபிஷேக் முகோபாத்யாய். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹஸ் அர்ஜ் பீப்புள் டு சேவ் ஃபியூல் அண்ட் ரிடியூஸ் தி யூஸ் ஆஃப் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் டு சேவ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அமிட் வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ். அட்ரெஸிங் அ ஃபங்க்ஷன் இன் வடோதரா, குஜராத் யெஸ்டர்டி ஈவினிங், மிஸ்டர் மோடி ரியட்டரேட்டட் இஸ் அர்லி அப்பீல் டு ரிவைவ் கோவிட் இரா மெத்தட்ஸ் சச் இஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் கிளாஸஸ், வர்ச்சுவல் மீட்டிங்ஸ் அண்ட் ரிடியூஸ் கன்சம்ஷன் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல், ஸ்ட்ரெஸிங் ஆன் த நீட் ஃபார் கலெக்டிவ் எஃபர்ட்ஸ் டு ரிடியூஸ் இம்போர்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் த கண்ட்ரி நேவிகேட் த கிரைசிஸ். Prime Minister said there is a need for all of us to come together and fulfill our responsibility to reduce the burden on the country's resources.
1: Aaj samay ki ki hum vocal for local ko ek jan andolan banaye, videshi samaan ki jagah local utpadon ko apnaye, apne gaon, apne shahar, apne desh ke udyamiyon ko hum taakat de. விதேஷ் வெடிங் இன்கா ஃபேஷன் ஹூப் பட் ரேகன் இஸ் பர் பி பத் விதேசி முதரா ஹர்ச் ஜருரி ஹெக்கு பாரத் மீ அப்படி வேக்கேஷன் மனாயே ஓர் வெடிங் கேலி மே மானத்தா கி பாரத் அச்சி பவித்திர ஜகா ஹோ சக்தி.
0: He said that India spends lakhs of crores of rupees in foreign exchange to import many products from abroad, and the crisis has led to a steep rise in imported goods and severely disrupted global supply chains. Assam is set to witness a historic political event today with the swearing-in of Himanta Biswa Sarma as the Chief Minister of the state for a second consecutive term, making him the first non-Congress leader in Assam's history to hold the post for back-to-back terms. Dr. Sharma and his council of ministers will be administered the oath of office in secrecy by Governor Lakshman Prasad Acharya. Along with Dr. Himanta Biswa Sarma as Chief Minister, four other members of the council of ministers will also be sworn in today. Prime Minister Narendra Modi has hailed the decisions of the first cabinet meeting under West Bengal's newly elected Chief Minister Soumendra Adhikari. In a social media post, the Prime Minister said, "The welfare of people of West Bengal is the top priority." Mr. Modi expressed happiness that the people of the state will have access to Ayushman Bharat, the world's largest healthcare scheme that ensures top quality and affordable healthcare. The Prime Minister added that the double engine government will ensure seamless delivery of key central schemes. US President Donald Trump has said he expected Taiwan and energy security to dominate discussions during his upcoming visit to China, while praising his relationship with Chinese President Xi Jinping.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 11:10. ஆகாஷவாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜெயம் திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்கிறது. பாடலை பாடியவர்கள் விஜய், யேசுதாஸ்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: ஒலித்துக் கொண்டிருப்பது திரைகானம். கேட்கலாம் இயற்கை திரைப்படத்திற்காக திப்பு மாணிக்க விநாயகம் பாடிய பாடல்.

0: திரைகானத்தின் நிறைவான பாடல் ஜே ஜே திரைப்படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடியது.
1: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 12:45. 100.1 எஃப்எம் கோல்டில் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: பகைவரும் நமக்கு நண்பராகும் சூழ்நிலை வரும்போது முகத்தால் மலர்ச்சியை காட்டி மனத்தால் அந்த நட்பை நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 830 அதிகாரம் கூடா நட்பு.
1: பகை நட்பாம் காலம் வருங்கால் முகம் நட்டு அகம் நட்பு ஒரி விடல்.
0: பகைவரும் நமக்கு நண்பராகும் சூழ்நிலை வரும்போது முகத்தால் மலர்ச்சியை காட்டி மனத்தால் அந்த நட்பை நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 830 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறளமுதம் கேட்டோம். இனி 100.1 FM கோல்டில் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். காரக்குறிச்சியை பாலாஜி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 to 4:00 வரை திரைகாலம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசையில் ரோஹிணி ஸ்ரீநாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். CS சின்மை அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சூளை. விடுதலை போராட்டத்தின் ஒளிவிளக்கு ஆசப் அலி. உரை வழங்குபவர் பி தெபூரால் தனிஷ்தா. சங்கீதம் சந்தோஷம். ஜிடி தீக்ஷாவின் பாட்டு. நீதிக்கதைகள் சொல்பவர் ஏ ஹரிச்சரன். முயற்சியை வெற்றிக்கு வழி ஆர் வெங்கட் நாராயணன் வழங்கும் உரை. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட் லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நேரம் 12:03. ஆகாஷ்வாணி 100.1 FM கோல்டில் திரைகானம். மனதிற்கு இனிய பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாசம் திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ், PB சுசீலா பாடிய பாடல்.

0: के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1454 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है.
1: மனதிற்கு இனிய பழைய திரைப்பட பாடல்களை திரைகானத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் இப்பொழுது 12:09. ஒலிக்கேற்கும் பாடலை பாடியவர்கள் TM சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசீலா. பாடலின் படம் பெரிய இடத்து பெண்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: திரைகானத்தின் நிறைவான பாடல் பணக்கார குடும்பம் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், P. சுசீலா பாடியது.

செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் கோஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்யூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். குஜராத்தின் கெவாடியாவில் இத்தொடர்பான 2 நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் 2ஆம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன. நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்து

ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா, ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்க்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நான்கு நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் சென்ற அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்குவங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016 ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும், இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுமார் 5000-க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும், துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும், 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50 20 ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் சுத்த சத்வானந்தா இயற்றிய பாடலுக்கு டி கே ஜெயராமன் இசையமைத்திருக்கிறார். எம்எல் ஸ்ரீகாந்த் குழுவினருடன் இப்பாடலை பாடியுள்ளார்.

தொடர்ந்து ஜி தாமோதரன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே பத்மநாபன். இப்பாடலை பாடியுள்ளனர் ஆர். கிருஷ்ணராஜ், உஷாராஜ்.

0: தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: சாத் மே கனகலதா.

0: Bulletin.
1: நேரம் 1:10. கார்குறிச்சி ஏ பாலாஜி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அன்னமி என தொடங்கும் டைகர் வரதாச்சாரி இயற்றிய வர்ணம், ராகம் ஆரபி, தாளம் ஆதி.

தொடர்ந்து கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றிய சபாபதிக்கு என தொடங்கும் பாடல் ராகமாபோகி தாளம் ரூபகம்.

காரக்குறிச்சி பாலாஜி அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கேதார கௌடி ராகத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை இயற்றிய தரிசித்த பெயரே என தொடங்கும் பாடல், தாளம் ஆதி.

நிறைவாக பராத்பரா என தொடங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல், ராகம் வாச்சஸ்பதி, தாளம் ஆதி.

0: இனி டாக்டர் சிவா இந்த படத்திற்காக கேஜே யஸ்தாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல். பாடலை கேட்பதற்கு முன்
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

தேன் சிந்துதே வானம் இந்த படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள். நிறைவாக ஒலிக்கவிருப்பது கமலஹாசன் பாடியிருக்கும் பாடல், இடம்பெற்ற படம் அந்தரங்கம்.

0: நேரம் இப்போது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: இப்போது முதல் 4 மணி வரை திரைகானம் ஒலிக்க கேட்போம். துவக்கமாக மலேசிய வாசுதேவன் சித்ரா இவர்கள் பாடியிருக்கும் பாடல், இடம்பெற்ற படம் ஆண் பாவம்.

மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார் மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல நூறு ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.

0: நேரம் இப்போது 3:15:17. நிகழ்ச்சியில் கேட்டதும் தொடர்வதும் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்கள். கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் அந்த ஒரு நிமிடம். தொடரும் பாடலின் படம் சின்ன வீடு. பாடலை கேட்கும் முன்
1: வானொலிக்கு 90
2: வணக்கம். நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த

0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகமாறதுக்கு முன்பு இது முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எங்களுக்கும் வானொலிக்கும் வந்து ரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலி காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலிய காதல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.
0: சென்னை வானொலி 100.1 FM கோல்டு அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்காணம் தரும் அடுத்த பாடல் ஜப்பானில் கல்யாணராமன். இந்த படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேரம் 3:40. திரைகானம் தரும் அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குழுனருடன் பாடியிருப்பது. பாடல் இடம்பெற்ற படம் அறுவடை நாள்.

0: போட்டு மேளத்து மெல்ல தட்டு.
1: மீண்டும் எஸ் ஜானகி ஜெயசந்திரன் பாடியிருக்கும் இந்த பாடல் இடம்பெற்ற படம் டிசம்பர் பூக்கள்.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: Cena.
1: வானொலிக்கு 90
2: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது 100.1 FM கோல்டுடன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள் பற்றிய அறிவிப்பு. ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: அரங்கிசை நிகழ்ச்சியில் ரோகிணி ஸ்ரீநாத் அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. சி எஸ் சின்மயி அவர்கள் வயலின், விலாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். துவக்கமாக தாண்டவ தரிசனம் என்று துவங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ரீதி கவுளை ராகம், ரூபகத்தாளம்.

தொடர்ந்து ஸ்ரீராமா நன்னு புரோவ ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றியது பிலஹரி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

தொடர்ந்து பார்வதி நினு, ஷியாமா சாஸ்திரி சாகித்யம், கல்கட ராகம், ஆதித்தாளம், சிசிர நடையில்.

நேரம் 5:30:22. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரோகிணி ஸ்ரீநாத் அவர்களின் பாட்டு, சி எஸ் சின்மய்ய அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக ராமா நீ சமானமெவரு, தியாகராஜர் கீர்த்தனை, கரகரப்பிரியா ராகம், ரூபகத்தாளம்.

கசலா நாகபூஷணம் வழங்கும் சிறுகதை 12 மணிக்கு திரைகானம் ஒலிக்கும். ஒன்று 10க்கு இசை மலர். இதில் பிரசாத் வெங்கட்ராமன் அவர்களின் பாட்டு, நீலா ஜெயக்குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 2:30க்கு லய விநியாசம். நிகழ்ச்சியில் வன்னியக்குளம் வி சி ஸ்ரீனிவாசன், முள்ளன்றம் எம் வெங்கடேசன் ஆகியோர் தவிலில் லய விநியாசம் செய்ய கேட்கலாம். இடம்பெறுவது கண்டச்சாதி திருப்படத்தாளம். 2:45க்கு திரைகானம், 3 மணிக்கு மதுரம் மதுரம் இ சமயம், 4:10க்கு தேநீர் நேரம், 4:20க்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25க்கு ரோஸ்கார் சமாச்சார், 4:30க்கு பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆதித்யா நாராயணன் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், பம்பாய் சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 6:30க்கு மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10க்கு இளைய பாரதம். வாழ்க்கையில் கல்வியின் முக்கியத்துவம் கலந்துரையாடல். பங்கேற்பவர்கள் ஏ கீதா, கே அருணா, எஸ் கயல்விழி ஆகியோர். தொடர்ந்து உலகமயமாதலில் இளைஞர்களின் பங்கு, வி கிருத்திகாவின் உரை இடம்பெறும். ஏழு 7:50 செய்தி கதம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 சர்ச்சாக்கா விஷய்கை, 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ். இவை யாவும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யும் நிகழ்ச்சிகளாகும். 10:30 மேற்கத்திய இசை, 11:10 திரைகானம் ஒலிக்க கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி கேட்போம் திரைகானம்.

0: சிவாஜி என்ற படத்திற்காக உதித் நாராயணன், சின்மயி இவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: வானொலிக்கு 90.
2: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூலுக்கு போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
0: நிறைவாக கார்த்திக் ஸ்ரீவர்தினி இவர்கள் பாடியிருக்கும் பாடல், இடம்பெற்ற படம் இயற்கை.

0: திரைகானம் கேட்டு ரசித்தோம். தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்ப்ரதி வார்த்தாஹ ஸ்ருயந்தாம். பிரவாச்சிகா வந்தனா கஷ்யபஹ. ஆதவ் முக்கிய வார்த்தாஹ. ராஷ்ட்ரிய பரீட்சா சம்ஸ்தயா அஸ்மின் மாசஸ்ய த்ரிதியே தினாங்கே ஆயோஜிதா நீட் பரீட்சா நிரஸ்தா பவிஷ்யதீதி நிர்ணயஹ க்ரஹீதஹ. பாரதீய ஜனதா தலசிய வரிஷ்ட நேதா டாக்டர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அனவரதம் த்வித்திய வாரம் அசம ராஜ்யஸ்ய முக்கியமந்திரித்வேன சபதம் கிரஹீதவான். அஸ்மின் மாசே சதுர்தஷ பஞ்சதஷ தினாங்கயோஹ பிரிக்ஸ் விதேஷ மந்திரணா சம்மேலனஸ்ய ஆதித்யம் பாரதம் கரிஷ்யதி. ராஷ்ட்ரபதிஹ திரௌபதி முர்மு ராஷ்ட்ரபதி பவனே ஆயோஜிதே கார்யக்ரமே பஞ்சதசப்யஹ பரிச்சர்யா விருத்திகர்த்ருப்யஹ ராஷ்ட்ரிய ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கல் புரஸ்காரான் ப்ரதத்தவதி. அபி ச இண்டியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் ஸ்பர்தா மாலிகாயாம் அத்ய சாயங்காலே அஹமதாபாத் நகரே குஜராத் டைட்டன்ஸ் அத ச சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இத்யனயோஹ தலயோஹ மத்யே ஸ்பர்தா பவிஷ்யதி. அத வார்த்தாஹ விஸ்தரேண. ராஷ்ட்ரிய பரீட்சா சம்ஸ்தயா அஸ்மின் மாசஸ்ய த்ரிதியே தினாங்கே ஆயோஜிதா நீட் பரீட்சா நிரஸ்தா பவிஷ்யதீதி நிர்ணயஹ க்ரஹீதஹ. சாமாஜிக மாத்யமேஷு ப்ரகாஷிதே சந்தேசே சம்ஸ்தயா சூசிதம் யத் சாத்ரஹிதம் ராஷ்ட்ரிய பரீட்சா பிரணாள்யாஹ விஸ்வசனீயதா ச ரக்ஷிதம் ஏஷஹ நிர்ணயஹ ஸ்வீகிருதஹ. சம்ஸ்தயா ஸ்பஷ்டீகிருதம் யத் பிரஷ்னபத்ர சம்பத்தானாம் ஆக்ஷேபானாம் விஸ்திருத அன்வேஷணார்த்தம் ஏஷஹ விஷயஹ கேந்திரிய அன்வேஷண அபிகரணாய ப்ரேஷிதஹ. ஏததர்த்தம் சம்ஸ்தா பூர்ண சஹயோகம் ப்ரதாஸ்யதி ததா அன்வேஷணாய ஆவஸ்யகானி சாஹித்யானி அபிலேகானி சஹாய்யம் ச உபலப்தம் கரிஷ்யதி. கேந்திரிய சம்ஸ்தாபிஹ ஆரக்ஷக பலைஹ ச சஹ சமன்வயனாந்தரம் பிராப்த சூச்சனானாம் ஆதாரேண ஏஷஹ நிர்ணயஹ க்ருதஹ. பாரதீய ஜனதா தலஸ்ய வரிஷ்ட நேதா டாக்டர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அனவரதம் த்வித்திய வாரம் அசம ராஜ்யஸ்ய முக்கியமந்திரித்வேன சபதம் கிரஹீதவான். குவாஹாட்டி நகரஸ்ய கானாபாடா ஸ்திதே பசு சிகித்சா மகாவித்யாலயஸ்ய பிராங்கணே ஆயோஜிதே சமாரோஹே ராஜ்யபாலஹ லக்ஷ்மண பிரசாத ஆச்சாரியஹ தஸ்மை பதஸ்ய கோபனீயதாயாஹ ச சபதம் பிராதாபயத்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: சிறுவர் சோலை, இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
2: விடுதலை போராட்டத்தின் ஒளிவிளக்கு ஆசாப் அலி அவர்கள் பற்றிய உரை வழங்க வந்திருக்காங்க பி. தேபரால் தனிஷ்தா.
3: ஆசாப் அலி அவர்கள் இந்திய விடுதலையின் தீராத ஆர்வலர். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அமைதியாக பணியாற்றிய பல ஆளுமைகளில் ஆசாப் அலி அவர்கள் மிக முக்கியமானவர். வழக்கறிஞராகவும் அரசியல்வாதியாகவும் இராஜதந்திரியாகவும் அவர் ஆற்றிய பணிகள் இந்திய வரலாற்றில் என்றும் நிலைத்திருப்பவை. ஆசாப் அலி அவர்கள் 1888 ஆண்டு மே 11 தேதி டில்லியில் பிறந்தார். டில்லியில் உள்ள புனித ஸ்டீபன் கல்லூரியில் தனது இடைநிலை கல்வியை முடித்தார். பின்னர் சட்டக்கல்வி பயில்வதற்காக இங்கிலாந்து சென்றார். அங்கு அவர் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். லண்டனில் இருந்த காலத்திலேயே இந்திய தேசிய இயக்கத்தின் செயல்பாடுகளால் அவர் ஈர்க்கப்பட்டார். இந்தியா திரும்பியதும்

அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார். மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு 1920களில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். இதற்காக அவர் சிறை தண்டனையும் பெற்றார். ஆசாப் அலி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த வழக்கறிஞர். இந்திய விடுதலைக்காக போராடிய வீரர்களுக்கு தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அவர் பெரும் ஆதரவாக இருந்தார். 1928 ஆசாப் அலி அவர்கள் அருணா கங்குலியை திருமணம் செய்து கொண்டார். மதம் மற்றும் வயது வித்தியாசங்களை கடந்து நடந்த இந்த திருமணம்

0: மாசங்களை கடந்து நடந்த இந்த திருமணம் அப்போதைய சமூகத்தில் பெரும் புரட்சியாக கருதப்பட்டது. அதனால் ஆசாஃப் அலி 1942 வெள்ளையனை வெளியேறிய இயக்கத்தின் போது மும்பை கோவாலியா டேங்க் மைதானத்தில் இந்திய கொடியை ஏற்றி புகழ் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசாஃப் அலி அவர்கள் தனது வாழ்நாளில் பல முக்கிய பதவிகளை வகித்தார். 1934 முதல் மத்திய சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். 1946 அமைக்கப்பட்ட நேரு அவர்களின் இடைக்கால அரசாங்கத்தில் ரயில்வே மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அமெரிக்காவிற்கான இந்தியாவின் முதல் தூதராக நியமிக்கப்பட்டார். பின்னர் ஒடிசா மாநிலத்தின் ஆளுநராகவும் சிறப்பாக பணியாற்றினார். தில்லி மாநகராட்சி உருவாக்கப்பட்ட போது அதன் முதல் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். விடுதலை போராட்டத்தின் பல்வேறு கட்டங்களில் அவர் பலமுறை சிறை சென்றார். குறிப்பாக 1942 வெள்ளையனை வெளியேறிய இயக்கத்தின் போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் உள்ளிட்ட தலைவர்களுடன் அகமது நகர் கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். ஆசாஃப் அலி அவர்கள் 1953 April 2 சுவிட்சர்லாந்தின் பெர்ன் நகரில் காலமானார். அவரது நினைவை போற்றும் வகையில் இந்திய அரசு 1989 அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது. தில்லியின் ஒரு முக்கிய சாலைக்கு ஆசாஃப் அலி சாலை என பெயரிடப்பட்டுள்ளது. ஆசாஃப் அலி அவர்கள் வெறும் அரசியல்வாதி மட்டுமல்ல, மதச்சார்பின்மை மற்றும் ஜனநாயக பண்புகளில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர். இந்தியாவின் ஒருமைப்பாட்டிற்காக அவர் செய்த தியாகங்கள் மற்றும் சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி அவர் செய்த போராட்டங்கள் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு சிறந்த பாடமாகும்.
1: இதுவரை விடுதலை போராட்டத்தின் ஒளிவிளக்கு ஆசாஃப் அலி அவர்கள் பற்றிய உரை வழங்கினார் பி. தேபரால் தனிஷ்தா. சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக பாடல்களை பாட வந்திருக்காங்க ஜி. டி. தீக்ஷா.
2: பாடல் காமம் அகற்றிய தூயனவன், ராகம் காவடி சிந்து, தாளம் திஸ்ர ஏக்கம். காமம்

தூயனவன் சுயஞ்சோதியவன் பரஞ்சோதியவன் சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம் தினமே. சிவசங்கரனை பணிந்தாடுவோம் புகழ் பாடுவோம்.

0: பாடல் விஷமக்கார கண்ணன், ராகம் செஞ்சுரிட்டி, தாளம் ஆதி.
1: விஷமக்கார கண்ணன் பொல்லா.

கண்ணன் விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் வேடிக்கையை பாட்டு பாடி விதவிதமாய் ஆட்டம்மா.

கண்ணன் வேடிக்கையை பாட்டு பாடி வித விதமாயாட்டம் ஆடி நாளைக்கொரு லீலை செய்யும் நந்த கோபால கிருஷ்ணன். விஷமக்கார கண்ணன் பொல்லாத விஷமக்கார கண்ணன் நீலமேகம் போல இருப்பான், நீலமேகம் போல இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து குடியிருப்பான். நீலமேகம் போல இருப்பான், பாடினாலோ நெஞ்சில் வந்து குடியிருப்பான். கோலப்புழாங்குலதுதி கோலப்புழாங்கு

விஷமக்கார கண்ணன் பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், அவளை முகாரி ராகம் பாட சொல்லுவான். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முகாரி ராகம் பாட சொல்லி வம்பு கிழிப்பான். பக்கத்து வீட்டு பெண்ணை அழைப்பான், முகாரி ராகம் பாட சொல்லி வம்பு கிழிப்பான். எனக்கு அது தெரியாதென்றால், எனக்கு அது தெரியாதென்றால், நிக்குருவ கிள்ளி விட்டு அவள் விக்கி விக்கி அழும்போது, இதாண்டி முகாரி என்பான் விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன், விஷமக்கார கண்ணன், பொல்லாத விஷமக்கார கண்ணன். வெண்ணெய் பானை மூடக்கூடாது, இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது. வெண்ணெய் பானை மூடக்கூடாது, இவன் வந்து விழுங்கினாலும் கேட்கக்கூடாது. இவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது, சொல்லிவிட்டால் அட்டகாசம் தாங்க ஓனாது. இவன் அம்மா கிட்டே சொல்லக்கூடாது.

0: இதுவரை நமக்காக பாடல்களை பாடினார்
1: ஜி டி தீக்ஷா.
0: நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காரு ஏ அரிசரண்.
2: சிங்கமும் சிறு எலியும். ஒரு நாள் மடிய வேளையில் சிங்கம் ஒன்று காட்டில் தூங்கி கொண்டிருந்தது. அங்கு வந்த எலி சிங்கத்தின் மீது குடித்து விளையாடியது. இதனால் சிங்கம் தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டது. கோபம் கொண்ட சிங்கம் எலியை பிடித்து, நீ எனக்கு இன்று நல்ல மடிய உணவாக போகிறாய் என்று கர்ஜித்தது. ஆனால் எலியோ, சிங்கத்திடம், என்னை மலித்து விடுங்கள், நான் தெரியாமல் உங்கள் மீது ஏறிவிட்டேன், என்னை சாப்பிடாதீர்கள் என கெஞ்சி கேட்டது. சிங்கத்திடம், இன்று நீங்கள் என்னை கொல்லாமல் விட்டால் என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு என் நன்றியை திருப்பி செலுத்துவேன் என்றது. சிங்கமோ, இவ்வளவு சிறிய உடம்பை வைத்து கொண்டு எனக்கு நீ உணவு போகிறாயா என்று எலியை ஏளனம் செய்தது. இருந்தாலும் எலியை கொல்லாமல் போகவிட்டது. சில நாட்களுக்கு பிறகு சிறிய இறை

குச்சி தொல்லுக்கு ஆசைப்பட்ட அந்த சிங்கம் வேடர்கள் வைத்திருந்த வலையில் சிக்கி கொண்டது. வலையில் அகப்பட்ட சிங்கம் பலமாக கர்ஜித்தது. அந்த சிறிய எலி சிங்கத்தின் சத்தத்தை கேட்டு அந்த இடத்திற்கு வந்து வலையை தன் பல்லினால் வெட்டி சிங்கத்திற்கு தப்பிக்க உதவியது. சிங்கம், இந்த சின்ன எலி என்னை காப்பாற்றி விட்டது என்று வெட்கப்பட்டு எலிக்கு தன்னை காப்பாற்றியதுக்கு நன்றி சொல்லி செல்றது. இந்த கடையில இருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்லா, யாரையும் உருவத்தை பார்த்து ஏளனம் செய்யக்கூடாது. சோம்பேறி ஆமை ஒன்று வெயிலில் படுத்து கொண்டு இருந்தது. அது கடற்படவைகளிடம் தனக்கு யாருமே பறக்க கற்றுக் கொடுக்கவில்லை என்று வருத்தத்துடன் கூறியது. அப்போது அந்த இடத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு கழுகு ஆமையின் புலம்பலை கேட்டது. அது ஆமையிடம், நான் உன்னை தூக்கி கொண்டு ஆகாயத்தில் உயர பறந்து சென்றால் அதற்கு நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்டது கழுகு. அதற்கு ஆமை, செங்கடலில் உள்ள விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று கூறியது ஆமை. அப்படியானால் சரி, உனக்கு பறப்பதற்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன் என்றது கழுகு. தன் கால் நகங்களால் ஆமையை பற்றி தூக்கி கொண்டு உயரை எழுப்பி பறந்தது. அது மேக படலங்கள் வரையும் பறந்து சென்ற போது கழுகின் பிடியிலிருந்து ஆமை நழுவிவிட்டது. அதனால் கீழ் நோக்கி அலறிக்கொண்டே தலை குப்புறவில்ல ஆமை ஒரு பெரிய மலை பாறையில் மேடு இடித்து அதனுடைய ஓடுகள் குளூராக உடைந்தது. உயிர் போகும் சமயத்தில் ஆமை, எனக்கு இந்த முடிவு வேண்டியதுதான். பரப்படால் எனக்கு நல்ல பயன்தான் கிடைத்துவிட போகிறது. நிறத்தில் ஊழ்ந்து செல்வதற்கு நான் கஷ்டப்படும் போது இயற்கைக்கு மாறாக வான்வெளியில் எல்லால் எப்படி பறக்க இயலும் என்று கூறி உயிரை வித்தடு. இந்த கடையிலிருந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, விரும்புவதையெல்லாம் குறுக்கு வழியில் முயன்றால் அடைய முடியாது. ஒரு தேள் ஒன்று ஆற்றில் ஒரு கரையிலிருந்து மறுக்கரைக்கு போக விரும்பியது. ஆறு மிக அகலமாக இருந்ததுடன் நீரில் வேகமும் அதிகமாக இருந்தது. ஆற்றை கடப்பதற்கு சௌகரியமாய் பாலங்கள் ஏதும் இல்லை. என்ன செய்யலாம் என்று யோசித்தபடி கரையில் நின்று இருந்தது. அப்போது ஒரு கொழுத்த தவளை அங்கே வந்தது. தேள் தவளையை நெருங்கி, வணக்கம் அல்லா, உங்கள் அழகும் கம்பீரமும் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா என்று பலிவுடன் கேட்டது. எல்லா உதவி என்றது தவளை. அது ஒன்றும் இல்லை, அக்கரைக்கு போக வேண்டும். உங்கள் முடியில் என்னை ஏற்றி சென்று எதிர்கரையில் விட்டால் உங்கள் உணவுக்காக ஏராளமான அபூர்வ பூச்சிக்கள் உள்ள இடத்தை உங்களுக்கு காமிப்பேன் என்றது தேள். ஓ, அப்படியா, உள்ளே நம்பலாமா? அதெல்லாம் முடியாது. உங்கள் இனத்தை பற்றி எனக்கு தெரியும். மிகவும் தந்திரம் உள்ள விஷ ஐடுக்கள் அல்லவாளிகள். உங்கள் காரியமானதும் உங்கள் விஷ குடுக்கினால் உணவு செய்தவர்களையே கொட்டி கொள்வதுதானே உங்கள் இயல்பு. உள்ளிடம் நான் ஏமாற தயாரா இல்லை என்றது தவளை. அல்லாஹ், அப்படி சொல்லாடீர்கள். உடம்பி செய்வதற்கு தீங்கு செய்வேலானால் உடுகில் ஏற்றி செல்லும்போது உங்களுக்கு தீங்கு செய்தால் உங்களோடு நானும் அல்லவா நீரில் அடைத்து செல்லப்படுவேன். உண்மையில் எதிர்கரையில் உள்ள உறவினர்களை பார்க்கவே செல்ல விரும்புகிறேன். எனக்கு உணவுவிடால் உங்களுக்கும் லாபம் உண்டு. ருசியான புது வகை பூச்சிக்களை நீங்கள் வயிறார சாப்பிடலாம் என்று பேசியது தேள். தவளை சற்று யோசித்தது. தேள் நம்மை கொட்டி நாம் இரண்டால் நம்மோடு தேளும் நாளே

0: தண்ணீரில் முழுகும். தன் மரணத்தை தானே தேடிக்கொள்ளுமா என்று அணு எள்ளியது. அதோடு அபூர்வ பூச்சிக்கள் எதிர்கரையில் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ளவும் அதற்கு ஆசையாக இருந்தது. எனவே அது தேளை முடுகில் ஏற்றி கொண்டு ஆற்றில் குடித்து நீந்தியது. ஆற்றில் நீரோட்ட மிக வேகமாக இருந்ததால் தவளை அதை சமாளித்து நீந்த மிகவும் சிரமப்பட்டது. எப்படியோ கடுமையாக முயன்று நீந்தி எதிர்கரையை நெருங்கியது. அப்போது தேள் திடீரென்று தன் வாக்குறுதியை மறந்து தவளையை தன் கொடுக்கால் முடுகில் கொட்ட தொடங்கியது. விஷம் பரவி தவளைக்கு வேடலை ஏற்பட்டது. அடலால் அதற்கு மேற்கொண்டு நீள முடியாமல் கால்கள் செயலற்று போயின. நீரோட்டத்துடன் தவளையுடனே தேளும் வேகமாக இழுக்கப்பட்டது. முடிவில் இரண்டு முழுக தொடங்கின. அப்போது தவளை தேளை பார்த்து, நீ உன் வார்த்தையை காப்பாற்றவில்லை, எதற்காக இப்போது எல்லை கொட்டினாய் என்று கேட்டது. அல்லாஹ் அடையு செய்து எல்லை மறுத்துவிடு, என்னால் கொட்டாமல் இருக்க முடியவில்லை, என் இயல்பு அதுதான் என்று கூறியபடி தவளையுடன் சேர்ந்து ஆற்றில் மூழ்கியது தேள்.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கியவர் ஏ அரிசரன். முயற்சியே வெற்றிக்கு வழி. உரை வழங்க வந்திருக்காரு ஆர். வெங்கட நாராயணன்.
2: வெற்றி ஈட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம் என்ற கவிஞாயிறு தாராபாரதி அவர்களின் வரிகளை நினைத்து பார்க்கும்போது முயற்சியே வெற்றிக்கு வழி என்பது விளங்குகின்றது. அண்மையில் நான் படித்த ஒரு கவிதை என்னை சிந்திக்க வைத்தது. நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்வார்கள், நீ வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். ஆம், நாம் தொடர்ந்து முயற்சி செய்தால் தோல்வியும் ஒரு நாள் தோற்றுப்போகும். எனவேதான் திருவள்ளுவரும் முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்று கூறினார். அறிவியல் அறிஞர் தாமஸ் அல்வா எடிசன் அவர்கள் ஒரு மின்விளக்கை கண்டுபிடிக்க 1000 முறை தோல்வியடைந்தார். ஆனால் அவர் முயற்சியை கைவிடவில்லை. அதுவே இந்த உலகம் முழுவதும் ஒளியாகியது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுவது, அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் கோல் இஸ் ரீச் என்பதை நினைவில் கொண்டால் வெற்றி நிச்சயம். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது பலமுறை விழும், ஆனால் அது மீண்டும் எழுந்து நடக்க கற்றுக்கொள்கிறது. எனவே நாமும் விழுந்தாலும் மீண்டும் எழுந்தால்தான் வெற்றி. சோம்பல் மிக கெடுதி பாப்பா என்ற பாரதியின் பொன்மொழியை போற்றி இடையராது உழைக்க கற்றால்தான் வாழ்வில் வெற்றி கனி பறிக்க முடியும். இதனை ஒவ்வொரு இளைஞனும் தன் நெஞ்சில் பதிக்க வேண்டும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் முடியாததில்லை என்பன முயற்சியின் பெருமைகளையும் பயன்களையும் எடுத்துரைக்கும் தொடர்களாகும். மனிதன் தன் வாழ்வு தொடக்கத்திலிருந்து இன்று நாகரிகத்தின் உச்சிக்கு சென்று கொண்டிருப்பது வரை முயற்சியாலே ஆகும். வள்ளுவரும் ஆழ்வினை உடைமை என்னும் அதிகாரத்தில் முயற்சியின் இன்றியமையாமையை வற்புறுத்தியுள்ளார். இளமை முதற்கொண்டே தளராது உழைப்பவர் வாழ்வில் உயர்வு அடைவர். முயற்சி இல்லாதவன் பிறருக்கு உதவி செய்தல் வீரம் இல்லாதவன் தனது கையில் வாளேந்தி போர் புரிவதற்கு ஒப்பாகும். விதியின் காரணமாக ஒருவன் செயலில் தடை ஏற்பட்டாலும் விடாமுயற்சியின் விளைவாக விதியையும் வென்று சாதனை படைப்பான். ஆகவே முயற்சியே மனிதனின் மூச்சு. உழைப்பால் வரும் பயனை தூய்ப்பதே பேரின்பம். ஸ்காட் மன்னன் ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள் 6 தோற்றும் சிலந்தியின் விடாமுயற்சியை கண்டு 7 முறை படையெடுத்து வெற்றி கண்டார். கஜினி முகமது அவர்கள் மனம் தளராது 18 முறை சோமநாதபுரத்தின் மீது படையெடுத்து வெற்றி பெற்ற வரலாறு நமக்கு தெரிந்த ஒன்றாகும். இதேபோல் நம் நாட்டிலும் முயன்று தம் வாழ்வை அமைத்து கொண்டவர்கள் பலர். முயற்சினால் கற்று முன்னேறி அமெரிக்க நாட்டின் குடியரசுத் தலைவரானார் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள். பல ஆண்டுகள் ஓய்வின்றி உழைத்து ரேடியத்தை கண்டுபிடித்தார் கியூரி.

0: அமையார். உள்ளத்தில் முயற்சி உறுதியாக இருக்கும் வரை உயர்வும் இருக்கும். உழவரின் முயற்சியால் பயிரும், நெசவாளரின் முயற்சியால் ஆடையும், சிற்பியின் முயற்சியால் சிலையும், புலவரின் முயற்சியால் காவியமும் கிடைக்கின்றன. இவ்வாறு முயற்சியினிடையே ஏற்படும் இன்னல்களை கண்டு கலங்காமல் உழைத்தால் வெற்றி பெறலாம். சின்னஞ்சிறு எறும்புகளுக்கும் தம் முயற்சியால் மழைக்காலத்தில் மகிழ்ச்சியாக வாழ உணவை சேமித்து வைக்கின்றன. தேனீக்கள் தேன்கூடு கட்டுவதும், சிலந்தி வலைப்பின்னுவதும், குருவிகள் கூடு கட்டுவதும் முயற்சியால்தான். சிற்றுயிர்கள் நமக்கு கற்றுத்தரும் பாடும் முயற்சி. இது நம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாய் விளங்கட்டும். மனிதன் முயற்சியின் காரணமாக சந்திர மண்டலத்தை எட்டிவிட்டான். இன்னும் மண்ணிலும் விண்ணிலும் தண்ணீரிலும் அளவற்ற அதிசயங்களை நடத்தி வருகிறான். வாழ்க்கை என்னும் மேடையில் வெற்றி என்று விளக்கேறிய எண்ணெய் ஒன்று தேவை. அது அதிர்ஷ்டம் அல்ல, அது முயற்சி. வீழ்வது தவறல்ல, விழுந்த பின் எழாமல் இருப்பதே தவறு. அந்த எழுச்சிக்கு ஊக்கம் தருவது நம்முடைய முயற்சி. கல்லை உடைக்கும் சுத்தி ஒரே அடியில் வெல்லாது. 100 அடிகள் விழுந்த பின் தான் கல் உடைகிறது. அந்த 100 அடிகளின் பெயர்தான் முயற்சி. முளைக்காத விதை இல்லை, ஆனால் முளைக்காத நேரம் ஒன்று. அதை தாண்டி நிற்கும் பொறுமை, அதுவும் ஒரு முயற்சி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என திருவள்ளுவர் கூறிய போது அவர் சொன்னது உணவு மட்டுமல்ல, உயிரின் உயர்வும் கூட. வானத்தை நோக்கி பறக்கும் பறவை ஒரே முயற்சியில் உயரவில்லை. சிறகுகள் பலமுறை துடித்த பின்தான் அது மேகங்களை தொட்டது. நாம் கூட அப்படிதான். தோல்விகள் வந்தாலும் தளராமல் இன்னும் ஒரு முறை என்று எழுந்து நிற்க வேண்டும். வெற்றி என்பது ஒரு இடம் அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தில் ஒவ்வொரு அடியும் முயற்சியாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் வெற்றியாகும். முயற்சி இல்லாத கனவு ஒரு காற்றில் கரையும் மேகம். முயற்சி உள்ள கனவு ஒரு நாள் மழையாக பொழியும் நிஜம். ஆகவே முயற்சி செய், மீண்டும் செய், முடியும் வரை செய். அப்போதுதான் வெற்றி உன் பேரை சொல்லும். முயற்சியே வெற்றிக்கு வழி என்பது பழமொழி மட்டுமல்ல, இன்றைய உலகமே அதற்கான நேரடி சான்றுகள். பல நேரம் தோற்றவர்களின் கதைகள் நம் கண்முன்னே வந்து நம்மை அச்சுறுத்தக்கூடும். நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி நம்மை கீழ்நோக்கி இழுக்கக்கூடும். ஆனால் தொடர்ந்து நாம் முயல்வதற்கு தவறக்கூடாது. ஃபீனிக்ஸ் பறவை எத்தனை முறை விழுந்தாலும் தன் முயற்சியை கைவிடுவதில்லை. புதிய பறவையாக உயிர் பெற்று மீண்டு வரும் வரை முயன்று கொண்டே இருக்கிறது. இறுதியில் வெற்றியையும் பெறுகிறது. மின்சாரத்தை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் 1000 தோல்விகளை கண்டவர். அதற்காக அவர் தனது முயற்சியை கைவிட்டதே இல்லை. தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ததன் விளைவாக 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர் ஆனார். சிங்கம் இரையை தேடும்போது அதன் கவனம் முழுவதும் குறிப்பிட்ட ஒரு விலங்கின் மீதே இருக்கும். அது கிடைக்கும் வரை தன் முயற்சியை கைவிடாது. இரை கிடைக்கும் வரை அதன் ஓட்டம் நிற்காது. வெற்றி கிட்டும் வரை நாமும் நிற்காமல் ஓட வேண்டும். உலகிலேயே மிகப்பெரிய வெற்றி உன்னை நீயே வெல்வதுதான் என்றார் மாவீரன் நெப்போலியன் அவர்கள். நம் மனதை எங்கும் அலையவிடாமல் கட்டி வைத்து கொண்டால் வெற்றி நமக்கு சாத்தியமாகும். வெற்றிக்காக நாம் பல படிகளை கடக்கும் போது மூச்சு வாங்கும். அதற்காக பயணத்தை பாதியில் நிறுத்திவிடக்கூடாது. நமது தவறான திட்டங்கள் நம்மை பலமுறை சறுக்கிவிடலாம். ஏன் சறுக்கல் ஏற்பட்டது என்பதை ஆராய்ந்து அக்குறையை களைத்தால் தொடரும் பயணம் சுகமாக இருக்கும். எதையும் தொடங்கும் போது இதை நம்மால் செய்துவிட முடியுமா என்று மலைப்பாகத்தான் இருக்கும். 4 பேர் நம்மை விமர்சிக்கலாம், தோற்று போனால் கேலி செய்வார்கள் என்ற அச்சம் எழலாம். இதற்கெல்லாம் அஞ்சி ஒதுங்கி நின்றால் ஒதுங்கி நின்று கொண்டே இருக்க வேண்டியதான். நம் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமது லட்சிய பயணம் வெற்றியடையும். தொடர்ந்து முயற்சி செய்தால் இறுதியில் வெற்றி உறுதி. முயற்சி செய்ய செய்ய நமக்குள்ளேயே ஆர்வம் வந்துவிடும். அந்த ஆர்வம் நம்மை மேலும் உறுதியாக செயலில் ஈடுபட வைக்கும். முயற்சி செய்பவன் தற்காலிகமாக தோற்கலாம், ஆனால் முயற்சி செய்யாதவன் நிரந்தரமாக தோற்கிறான். எனவே முயற்சி செய்யுங்கள், முடிந்தவரை முயற்சி செய்யுங்கள், வெற்றி அடையும் வரை முயற்சி செய்யுங்கள். முயற்சியே வெற்றிக்கு வழி என்பதை உணர்வோம், மற்றவர்களுக்கும் உணர்த்துவோம்.
1: இதுவரை
2: முயற்சியே வெற்றிக்கு வழி
1: உரை வழங்கினார்

0: ஆர். வெங்கடநாராயணன். நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சொல்லி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
1: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?

0: சென்னை ஒன்லி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. நேரம் 7:45. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழி கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தாவேகா உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தாவேகா உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில், சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின், அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தாவேகா அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்கள்

0: களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறை ஆணையராக திரு முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலராக திரு சித்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக திரு நந்தகுமாரும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக செயலாளராக ஸ்வர்ணாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்துக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 2.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 15 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் சேலம் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி முடித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் பிரதமரின் தொழில் பழகுனர் திட்டம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: தொழில் திறன்மிக்க இளைஞர்களை உருவாக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இயங்கி வருகின்றன. ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர், குறிப்பாக 10 மற்றும் 12 வகுப்பு தேர்வில் மிக குறைவான மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்கி தரும் வகையில் பல்வேறு தொழிற்பயிற்சிகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. தொழில் பயிற்சி முடித்த மாணவர்கள் உடனடி வேலைவாய்ப்பை பெறும் வகையில் பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் பயிற்சி முகாம் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்கள் தொழில் பழகுனர் பயிற்சி முடித்து அந்த அனுபவத்தை வைத்து நிரந்தர வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர். தற்போது கலை மற்றும் அறிவியல் பட்டப்படிப்பினை நிறைவு செய்வதற்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குனர் சந்திரா.
3: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேலா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேலாவால என்ன அப்படின்னா, என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா, செயல், TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ITI முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். இதனால அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட் அப்ரண்டிஷிப், மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்ன வந்து ITI பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு போலாம்.
2: மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த தங்களுக்கு பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சியின் மூலம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு மிகப்பெரிய உதவியாக இருப்பதாக மாணவ மாணவியர் தெரிவித்தனர்.
4: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் நியூஸ் பேப்பர்ல தான் ஆட் பார்த்தேன். நான் ITI எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
5: என் பேர் பிரிட்டோ. வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். நியூஸ் பேப்பர்ல இருந்து வந்து அப்ரண்டிஸ் வேலை இருக்குன்னு கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கேன். இங்க நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதுல நான் ஒரு கம்பெனி செலக்ட் ஆயிருக்கேன். 1 இயருக்கு வேலை செஞ்சேனா சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தா பர்மனண்டா வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தினதுக்கு இந்த ITக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன்.
2: வேலை தேடி இளைஞர்கள் செல்லும் நிலையை மாற்றி வேலை கொடுப்பவர்கள் இளைஞர்களை தேடிச் செல்லும் நிலையை பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி முகாம் உருவாக்கியுள்ளது என்றால் அது மிகையல்ல. சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தேசிய மாணவர் சவால் திட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள்.
6: சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் உள்ள இந்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் தேசிய மாணவர்கள் சவால் திட்டம் நடைபெற்றது. புவி அறிவியல் அமைச்சகத்தின்

0: விஞ்ஞானியும் ஆலோசகருமான டாக்டர் கமல்ஜித் ரோ அவர்கள் இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் வருகின்ற June 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் சென்னையில் உள்ள NIOT-இல் நீருக்கடியில் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அதற்கான முன்னோடி கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. சென்னையின் தேசிய நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் பயிலரங்கம் நடைபெற உள்ளதால் கடல்சார் தொழில்நுட்பங்கள் மற்றும் நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் துறையின் பணியாற்றும் ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில் வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் ஒன்றிணைப்பதே இந்த பயிலரங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் சுமார் 300-க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கின்றார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பூமியின் மேற்பரப்பில் 70% அதிகமான பகுதியில் பெருங்கடல்கள் உள்ளடக்கியுள்ளன. மேலும் அவை உயிரினங்களை நிலைநிறுத்துவதிலும் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பாலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கடல் ஆய்வு மற்றும் கடல் வளம் வரைபடத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் இந்த கடல் கண்காணிப்பு, ஆழ்கடல் ஆய்வு, போக்குவரத்து கண்காணிப்பு, வள மதிப்பீடு மற்றும் நிலையான நீல பொருளாதார முயற்சிகள் போன்ற பயன்படுத்துவதற்கான உள்நாட்டு நீருக்கடியில் உள்ள தொழில்நுட்பத்தை தீவிரமாக மேம்படுத்தி வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக புவி அறிவியல் அமைச்சகத்தின் ஆதரவின் கீழ் அதிநவீன நீருக்கடியில் இயங்கும் அமைப்புகளையும் தொழில்நுட்பங்களையும் உருவாக்குவதில் NIOT முன்னோடியாக இருந்து வருகிறது. நீருக்கடியில் இயங்கும் ரோபோட்டிக் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் ஏற்பட்டுள்ள சமீபத்தில் முன்னேற்றங்கள் உருவாக்குவதில் சவால்கள், ஆராய்ச்சி வாய்ப்புகள், உள்கட்டமைப்பு தேவைகள் மற்றும் கூட்டு பாதைகள் குறித்து விவாதிப்பதற்கான ஒரு தேசிய தளமாக இந்த பயிலரங்கம் அமையும் எனவும், மேலும் இப்பயிலரங்கத்தை முக்கியத்துவமாக முழு அமர்வுகள் மற்றும் சிறப்புரை, வல்லுநர்களின் தொழில்நுட்ப விரிவுகள், நீருக்கடியில் இயங்கும் ரோபோ அமைப்புகளின் செயல் விளக்கங்கள், மாணவர்களின் சுவரொட்டி விளம்பர காட்சி மற்றும் போட்டிகள், வட்டமேசை விவாதங்கள், தொழில்நுட்ப கண்காட்சிகள் மற்றும் கள பயணங்கள் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆராய்ச்சி நிறுவனங்கள், தொழில்துறை, புதிய தொழில் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு முகமைகள் ஆகியவற்றுக்கிடையே ஒத்துழைப்பை வளர்த்துவதோடு கடல் சார்ந்த தொழில்நுட்ப மேம்பாட்டின் புத்தாக்கத்தையும் திறன் மேம்பாட்டையும் ஊக்குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என தெரிவித்தனர். மேலும் இந்த பயிலரங்கமானது உள்நாட்டு தொழில்நுட்ப திறனை வலுப்படுத்துவது மற்றும் கடல்சார் நிலைத்தன்மையை வளர மேலாண்மை தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு ஆதரவளிப்பது ஆகியவை இந்தியாவின் நீண்ட கால தொலைநோக்கு பார்வையுடனும் ஒத்துப்போகிறது என இப்பயிலரங்கத்தில் மாணவ மாணவிகளிடையே நடைபெற்ற இருக்கும் NIOT நீருக்கடியில் ரோபோட்டிக் பயிலரங்கம் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நாட்டு மக்களின் நலன் மற்றும் ஆரோக்கியமான வாழ்விற்காக செவிலியர்கள் அர்ப்பணிப்புடன் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் ஊரக பகுதிகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. மகளிருக்கான அவசர உதவி மற்றும் ஆலோசனைகளை பெற 1-8-1 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் தொழில் பழகுனர் திட்ட முகாம் வரும் 16 சென்னையில் உள்ள மை பாரத் அலுவலகத்தில் நடைபெறும் என்றும், இது தொடர்பான விவரங்களை mybharat.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அதன் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆயுஷ் அமைச்சகத்தின் தன்வந்திரி விருதுகளுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் வரும் June 30 வரை awards.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அதன் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்களுக்காக திருப்பூரில் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: திருப்பூர் மாவட்டம் பூச்சிக்கொட்டாம்பாறை மற்றும் கருமுட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு மத்திய அரசு ஏராளமான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் பூச்சிக்கொட்டாம்பாறை மற்றும் கருமுட்டி பகுதிகளில் வசிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ₹12,000 மதிப்புள்ள அடிப்படை பொருட்கள், விவசாயம் செய்வதற்கு தேவையான விதை பொருட்கள், விவசாய கருவிகள் உள்ளிட்டவைகள் சுமார் 300 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பழங்குடியினருக்கு ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பாக்கு சாகுபடி, மேம்பட்ட சிறுதானிய சாகுபடி உள்ளிட்ட பயிற்சி வகுப்பு

0: கட்டினா சுயமே கட்டுப்படு.
1: பாரதிய சேனா.
2: நேரம் 8:15. 2.0 இந்த படத்திற்காக சித்து ஸ்ரீராம், சாஷா திரிபாதி இவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் 2.0. ஒலித்த குரல்கள் சித்து ஸ்ரீராம், ஷாஷா திருப்பதி. தொடர்வது 96. இந்த படத்திற்காக பிரதீப் குமார் பாடியிருக்கும் பாடல்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: இனி செக்க சிவந்த பானம். இந்த படத்திற்காக ஒலிக்கவிருக்கும் குரல்கள் சுனிதா சாரதி, அர்ஜுன் சண்டி, சத்யபிரகாஷ்.

0: தொடர்வது கோலமாவு கோகிலா. இந்த படத்திற்காக அபே ஜோத்பூர்கர் இவர்கள் பாடியிருக்கும் பாடல்.
1: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, வேற குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க.

0: எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை.
1: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
3: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய தனிமையில. என்னுடைய வருத்தத்துல நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல, ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல

0: வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.
1: நிறைவாக மாரி 2 இந்த படத்திற்காக தனுஷ் தி இவர்கள் பாடியிருக்கும் பாடல்

ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்ற படம் மாரி 2. ஒலித்த குரல்கள் தனுஷ், தி. இத்துடன் நிறைவு பெறுகிறது திரைகானம். மீண்டும் ஒலிக்கும் மணி 11:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம்.

திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கவிருப்பது ஓகே கண்மணி படத்திலிருந்து ஜொனிட்டா காந்தி மற்றும் சாஷா திரிபாதி இணைந்து பாடலில் பாடல்.

நேரம் 11:31 40 நொடிகள். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்கவிருப்பது ஐ படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் நீட்டி மோகன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

தெரியாது நீ யாருன்னே தெரியாது, பரவாயில்ல தேவையில்லவோ வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து முகமது அஸ்லாம் மற்றும் எம்பர் ஃபீனிக்ஸ் இணைந்து பாடியுள்ள பாடல்.
1: முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில்

நேரம் நள்ளிரவு 12:27:23. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது என்ஸ்வாச காற்றி படத்திலிருந்து ஹரிணி, அனுபமா மற்றும் ஸ்ரீராம் இணைந்து பாடல பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது எதிரும் புதிரும் படத்திலிருந்து புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: ஆசை வந்த உதடு.
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது சிங்கம் படத்திலிருந்து ஷான் பாடியுள்ள பாடல்.
1: I love you, I love you, I love you.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:29 54 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது பீமா படத்திலிருந்து ஆர். பிரசன்னா, ஹரிஹரன் மற்றும் மகதி இணைந்து பாடல.

நிகழ்ச்சியின் நிறைவேப்பாடலாக ஒழிக்கவிருப்பது வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: இரவு நேர இன்னிசை மழையாக வலம் வர இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று அதிசய பிறவி மற்றும் கிழக்கு வாசல் ஆகிய திரைப்படங்களுக்காக ஒரு சில பாடல்கள் உலாவர இருக்கின்றன. முதலாவதாக மலேசிய வாசுதேவன் மற்றும் சித்ரா ஆகியோர் குரல்களில் அதிசய பிறவி.
1: என்னாச்சு உனக்கு?
2: இங்க பாரு,

0: ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 2:16. ஒலிக்க இருக்கின்ற அடுத்த பாடல் மலேசியா வாசுதேவன் குரலில்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் போன

நேரம் 2:21. மனம் கவர்ந்த பாடல்களின் தொகுப்பாக உலா வந்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. ஒலுக்கியிருக்கின்ற அடுத்த பாடல் மலேசிய வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில்.

ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்க காத்திருக்கின்றன. மற்றும் ஒரு காரணத்திற்காக ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சும் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. நிலையத்தின் நேரம் 2:26.

ஒலித்து கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கின்ற பாடல் மலேசிய வாசுதேவன் மற்றும் சித்ரா ஆகியோர் பாடியது குழுவினரோடு. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:32.

இதுவரை அதிசய பிறவி திரைப்படத்திற்காக ஒரு சில பாடல்கள் உலா வந்து சென்றன. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. இனி கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதல் பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:37:42.

0: நேரம் 2:42 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைத்து பாடியது.
1: தாங்கடத்தி தரிகடத்தி தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுணு தாங்கடத்தி தரிகடத்தி தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுணு தாங்கடத்தி தரிகடத்தி

நேரம் 2:47 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகா ஹெர்ட்ஸில். வரவிருக்கும் அடுத்த பாடல் சித்ரா குழுவினரோடு பாடியது.

0: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் பண்பலையில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை. கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மங்காம்புதி, அன்னமாச்சாரியார் கீர்த்தனை, தர்மவதி ராகம், ஆதி தாளம்,

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில்.
1: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் மங்கலம். ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே முகேஷ் குமார் பல். केंद्रीय अन्वेषण

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. காலை 6 மணி வரை கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக TM சவுந்தரராஜன் குரலில் பல்லாண்டு வாழ்க.

இனிமையான கானங்களை காற்றாலிகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலை சொல்லும் நேரம் 5:14. அடுத்து வரவிருப்பது கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரல்களில் சங்கர் குரு.

இல்லம் நாடி வந்து நேர்களின் மனம் கவர்ந்த பாடல்களை காற்றலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் வருகிறார் நாடோடி பாட்டுக்காரன். பண்பலை சொல்லும் நேரம் 5:19.

நேரம் 5:24 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ரா மற்றும் மனோ ஆகியோர் குழுவினருடன் பாடியது இளையராஜ் ஏ ஆர் ரஹ்மானின் இசையமைப்பில் திருடா திருடா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: காலை பொழுதை மேலும் இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். நேரம் 5:30. புலரும் பொழுதுக்கான அடுத்த பாடலை பாட காத்திருக்கின்றார் சுஜாதா. தேவாவின் இசையமைப்பில் வருகிறது கல்கி.